ஆகாசவாணி மார்க்கப்புறம் கேந்திரம். மகிழா பாரதி ஸ்திரீல கார்யக்கிரமம்.